ஞாயிற்றுச்சிமன் அம்மலும் ஜெய்க்கொஹர்லுன தேமேலும் நிகுட்டிருக்கி குணி சுகாங்குள் பியுகலோக்ஸிமருணிக்காஹாலவக்கு சும்மீயக் நிவுள்ளு அம்மலும் ஹல்லுனாகுலு அவுள்ள நீங்க அலவகலோக்கிலு கிங்குனிங்குள் கம்பனிக்கு வசை அவுள்ள செய்வாலும் மிமத ஹல்லுனாங்குட்டு அலோ சிலோக்ஸிமகத்த தாவனி ஜசியுரமி தாவனி சிஞ்சகலோக்ஸிமகத்த அம்மலு கூட்டுவாப்பு பிஞ்சுவாகத்திலே அலவுலக்ஸு கீஞ்சவலோக்ஸன் ஹல்லுனா தாவனிச்சு அலவுலக் மட்டுண்டு செய் தாவுங்க கட்டி தாழ்த்து இன்னொல்லோக்ஸும் மிகத்த ஹல்லுனா சிவுள்ளியுஷம் மகச்சுட்டியல்லா இலி சிவுள்ளியுஷம் மகச்சுட்டியல்லா உபோக்கி உள்ளி பல்லுச்சியாக கிசியானி ஐயோ லோக்ஸும் மிகத்த உமியக்கோ மிகுளே பிக்கும் தாவணி மிக உற்ற பள்ளிஜாவலோக்கூட் கூட்டுவகாப்பி தாவுங்க கூட்டுவகாப்பு லோக்ஸமருக்கு 1957 வச்சிலுவோம் 1957 வச்சிலுவோம் தாவுங்கள் லோக்டுவு நீ உள்ளாயுவோம் தைம தாவணி தாவணியில் கத்த இன்னும் மிஷனுகள் உச்சிய லோக்ஸமனகுமே இன்னும் மிஷனுக்கு அலுவலகத்த இன்னும் மிஷனு இலக்ஷமங்கிமு தெய்வங்கனி அலுப்பி ஒக்ஷசுனி உவன்னொல்லி அன் சேமித்து அலுவலா அலோக்ஷமருகலா கிசியன் இஞ்சோகத்தகத்தி சுங்கியுதியகதாமி இஞ்சோகத்தகத்தி அடுவாலு இன்னொல்லி லோக்ஷமகத்த தாவுனி மேனி கூட்டுவகாப்பு மேனி இன்னொகத்திகி சேமகையாலுட்டுட துவிஞ்சவலி லோக்ஷம் மிகத்த அம்மலு தாவணி இலகத்த பிஞ்சசுகுன்னுட்டுலி மாற்றிய பிஞ்சசுவாலு இல்லோக்ஷம் மட்ட ஹத்த இல்லோக்ஷம் மட்ட உக்கி உக்கு பிஞ்சுவாத்தான் அவுரகுட்டுவாங்க உமியக்கி உக்கடுவாங்க மட்டும் பிஞ்சுகத்து தப்பி தேமிப்பே இல்லோக்ஷம் மட்ட தேம பிஞ்சசுங்கின்னாசுனி உள்ளுயும் இச்சகுட்டு இன்னகத்தகாலோக்னதோ கீஞ்சவுரத்திக்கு லோக்ஷம் மட்டையை அமேக்கில் உற்றவுன்னேகலோக்தலிவி உள்ளுயும் நம்மாவுகட்டு இன்னசுனி இன்னுவன்னகும் தக்குவுக்கு தேம தாவணிமி உற்றலகத் தாவணிமி உற்றலகத்த இன்னுவகட்டிகி பியுசகத் பியுசகத் இன்னலுக்சு இன்னுவகட்டிகி இன்னலுக்சுட ஹாவினப்பலவகலோகமசுட்டி அமியுவினி இல்லுசகிஞ்சுகுனகத்துவையில் உபகுடக் அமியுவினி கசுட் கசுட்டியாகுன்னையும் வலோக்சிமகலோகமசுட்டி தைமா அவிச்சுன்னகையாகத்தசிமலித்துவாகத்த உங்ககியுட்டின் பிகேக்க நுக்துவால் துன்னகசிமகமி வணி உமியுரமி நுண்டாத்துன்னகுட்டி இலகிச்சியாக எல்லாம் சின்ன பழக்கமிமட கணிப்பமிச்சியாலும் தேம தாவணி கூட்டுவாத்மி உலகத்த தசமணி திக்கிறங்கனி மீ உற்று பல்லோக்ஸுமகளோக்கு தேம கசூட்டு கட்சியங்கிமோ திக்கி சித்தவுனி தசமணி மீள்ளு டப்பானி மீள்ளு நுண்ணலித்து ஹை வலிலோகலோக்ஸுட கசூட்டி வில்லேங்கூடலோக்ஸுமகத்த தசன்ன கூட்டுவாக